0: ಪ್ರಣಯ ಪುಷ್ಪಮೇ.
1: ஆஹா எந்தா பாட்டு
0: ஹிருதய சரசி
1: பிரணய நாயகன் முகம் பின்னணியில் கானகந்தரின் சப்தம் பாட்டு கேட்கானும் காணானும் ஒக்கே எந்தா பங்கி அல்லே கேசவா.

0: ரேடியோ மேக்வாஸ் 90.4 டைம் செக்.
1: 7 o'clock. ஜியோ ஏஜென்சிஸ் திருவண்ணா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லோஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சின பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவ ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ச 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வரும் திருவள்ளையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ். மிதமாய வில, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவள்ளா.